0: கண்ணா பக்கம்மா
1: என் கண்ணா என் கண்ணா
2: பக்கம்மா
0: பக்கம்மா பக்கம்மா.